0: கொங்கங்கி தோறும் தவிர தபிரி பாசி ஆகாஷ்வாணி இம்பால் நீ.
1: இரம்தம் இறைச்சாகினி கண்ணா நகா அஹன் காய்தனா மதம் மதம்கி தொக்னரப்ப மியோய் கயா ngasi ஐக்குயின திங்கரி
2: மகள் மகள்கி இலெக்சன் லாக்பதா அனோவ அரிப கேண்டிடேட் சிங் சங்யங்கிதமக் தோலுக்துனா லைபாக் சேம்பதா அச்சோவ சருக் யானப ஹோனரி
1: மிச்சம் ஐக்குய் மயாம்னசு மகோய்பு கனானு கரி தபக் தௌக்ரபகி அதுகா கரி கரி தௌரகனி ஹாய்பசிதி கங்னிங்லி
2: லாக்கதுரிப மணிப்பூர்கி இலெக்சன்தா கேண்டிடேட் ஒய்பினிங்லிப சிங்கி வகல்வன் பொங்தோக்சனப அமதி மியாம்த மசக் தக்சனப மினிட் அஹும்தகி மங்க ஃபாவ ரேடியோகி குதாங்க சந்தோக்னப மதம் தம்சரி
1: ஸ்போன்சர் தௌதுன சந்தோக்சகதப தௌரம் சிகிதமக் ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி கமர்ஷியல் செக்ஷன்த தானபியு.
3: மறைவாக் மரம்தம் நுங்சிதப மியோய்சிங் இறை லைரம்லோய் மிகல் மதம் லாக்பத ஐன ஃபை ஐக்கோயின ஹேலி ngangna sakna launaba ngaktani
4: micham praja aikhoi mayam su leibak sem gadaba afaba thabak tawrak gadaba candidate pam nei phanglabra
3: micham praja agent sing amadi candidate sing the base toba lila tara sandukna nabagi aiba sing dagi script kauchari
4: AIR code sok taba amadi anauba awonba purakpa yaba script sing scrutiny tawzaraga october lesing ani kuntaruk tagi thangna thangna na நோங்மாய்ஜிங் தராமக்தா லீலாசிங் சந்தோக்சகனி
3: செப்டம்பர் குந்த்ரா பாவுதா புங் அம சனகதப ஸ்கிரிப்ட்சிங் ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி ட்ராமா செக்ஷன்த யோகன்பிரபு.
5: ஹாய் டோலி.
6: ஹாய்
5: நகுரே, நங்க துக்கேன லைடு காய்சகே ஹைனோ
6: ஐகி துகான மஹாங்கதோ அட்வர்டைஸ்மென்ட் அம்தா ஹாப்கேன நஹுந்த தானகின லைனி
5: ஏ யாம் பைகேனோ துதியா கரி கரி நோப நங்கி துகாந்த பங்கே கா ஹரிஸ்னா
6: ஐகிதி வெரைட்டி ஸ்டோர் நே ஹோல்சேல் சு அது ரிடெயில் சு அது மியாரேதா
5: ஓ அது ஒரேதி நே ஹோல் இந்தியா ரேது இம்பால் தா கோக் செலு யா த்ரோ நங்போ
6: ஓ அது மீ லோய் நமக் தா யஹன் பபுங்கம் தோரி ப்ரோ துப
5: கரி கி நம்போய் தோனு ஹே செங்கோங் சிங்யா தன தனா அஹல் நஹா மேகும் திக் ந தங்கரி பா சங்காய் சேனல் ஹைப அமக நே கங்லா சேனல் ஹைப அமக அனி லே ரப நி கோ ஹுஜிக் தியா
6: ஓ ஓ மமல் தி கே ஹைர தோய் ஜா நோ அது ஐடி யா மக தி தலி கோ
5: இஸ் இஸ் மமல் கி கா சு கல்லி மாலே
6: கந்த்ர தி கைனோ நங்போ
5: லுபா சம்ரி சங்மா தகி ஹோரக நே சோ இஸ் மம் சுலே ரமி தோலி
6: ஓ ஓ அது ஐ தாரகதி குவைடிகி ஃபவ ஆப்ஷன் சி மசினா ஓரனி நதி கல்லே
5: தோ தோ தோ தோ ஓ தோய் தே மசினா குவைடிகி ஃபவ
6: உம்ன மக்கு தராம் நோ உச்சரி ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி கமர்ஷியல் செக்ஷன் தா லெங்ஷின் பிடு அதோம்கி பௌஜெல் மியோய் லாக்கா கயாத யோஹன்ஜகே
7: Brand GR yamna kanaraba lawgi vitamin amani Brand GR sizinabana phau pambibu leina tinadagi ngakthokpa ngami phau pambibu macha hena puthok handuna puthok hengalali saudam thiba amadi mara chatpa ngamdaba pambi sing ham ham lawna chaholi Brand GR sizinabana hargi chang hantha hanbaya sangam amada supna tagi kg ani dagina kg ani makai phawwa sizinabaya fangfam adomgi manak nakpa tilhat hidak yonfam sing sizinabiyu Brand GR
8: Ekro X wahiki waningai oidri hokiba sehi english singani kunithoidagi manipur ge lokphamda sehi mari chupna season aduna lakuda my park tuna laklaba across x season abiu phohun khraba amadiling khraba matung numit humphumanga ni dagi hundrani sukhraba wahik sukta tadriba amadita khraba lokphamda hidak asikap thok piu hidak asina miyoibada kanaba piba nga tintro kharoina singba sihande across x phangpham AR Agro Kaisam Part Amadi Adong Naknaba Tilhat Hidak Yonfam Singh
0: Chaliba Thurum Pare Ngasigi Nubidang Pung Tare Kamini Nipu Manga Kangla Channel Da Tahan Chagani Tha Sigi Sai Tha Sigi Sai Chakpi Sija Guru Mayum Susitra Devi Sai Rengba Bimol Fibo Puthokpana Hai Kruzam Devendra ஃபில்ம் இசை மதம் மதம் ஓய்வுகனி பூங் தரக்கு மினிஜாங்கை நுமிடாங் பூங் நிபால் லாந்தோக்சகனி தில் ரிபர்டரி தியேட்டர்கி ரேடியோ லீலா கல்லுக் பேன்ப அஹன்ப தாங்க நாரோல் கொஞ்சல் தா மச்சின் துங்கல்லுகளிபி ஐபி நிரூபமா கெத்ரிமயுங்க உனதுனு வரி சாப பங்கிகனி நுமிடாங் பூங் நிபால் மக்காய் பூங் தரா தாப மதம்தனா அதோம்ன எஸ் எம் எஸ் அமதி போஸ்ட் கார்டு குதாங்க கண்பிரப்ப ꯃꯅꯤꯄꯨꯔꯤ ꯐꯤꯂꯝ ꯏꯁꯩ ꯃꯊꯪ ꯃꯊꯪ ꯑꯣꯏꯅ ꯇꯥꯕ ꯐꯪꯕꯤꯒꯅꯤ꯫ ꯍꯌꯦꯡ ꯅꯨꯃꯤꯗꯥꯡ ꯄꯨꯡ 6:00 ꯃꯤꯅꯤꯠ 90 ꯈꯨꯡꯒꯪꯒꯤ ꯊꯣꯡꯗ ꯇꯥꯍꯟꯖꯒꯅꯤ ꯃꯥꯏꯕꯝ ꯇꯣꯝꯕꯒꯤ ꯈꯨꯅꯨꯡ ꯏꯁꯩ, ꯑꯔꯣꯏꯕꯗꯅ ꯈꯨꯟꯖꯥꯁꯤꯡꯒꯤ ꯋꯥꯍꯪꯒꯤ ꯄꯥꯎꯈꯨꯝ ꯊꯝꯖꯔꯤ꯫ ꯄꯥꯎꯈꯨꯝ ꯄꯤꯕꯤꯒꯗꯕ ꯀ꯭ꯔꯤꯁꯤ ꯕꯤꯒ꯭ꯌꯥꯟ ꯀꯦꯟꯗ꯭ꯔ KVK ꯏꯝꯐꯥꯜ ꯏꯁꯀꯤ ꯄ꯭ꯂꯥꯟ ꯄ꯭ꯔꯣꯇꯦꯛꯁꯟꯒꯤ ꯁꯕꯖꯦꯛ ꯃꯦꯇꯔ ꯁ꯭ꯄꯦꯁꯤꯌꯦꯂꯤꯁ ꯍꯦꯃꯥꯝ ꯔꯃꯥꯅꯟꯗ, ꯊꯧꯔꯝ ꯄꯨꯊꯣꯛꯄꯅ ꯅꯣꯡꯊꯣꯝꯕꯝ ꯔꯣꯃꯥ, ꯑꯥꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜ ꯍꯧꯖꯤꯛ ꯅꯨꯃꯤꯗꯥꯡꯒꯤ ꯄꯨꯡ 7:00 ꯃꯈꯥꯏ ꯇꯥꯔꯦ ꯃꯅꯤꯄꯨꯔꯤꯗ ꯄꯥꯎ ꯇꯥꯕꯤꯔꯁꯤ꯫
9: ꯑꯥꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜ ꯉꯥꯉꯣꯝ ꯀꯤꯔꯟꯅ ꯄꯥꯎ ꯄꯥꯖꯔꯤ ꯑꯍꯥꯟꯕꯗ ꯃꯔꯨꯑꯣꯏꯕ ꯄꯥꯎ꯫ ꯎꯄꯔꯥꯁꯇ꯭ꯔꯄꯇꯤ ꯁꯤ.ꯄꯤ. ꯔꯥꯙꯥ ꯀ꯭ꯔꯤꯁꯅꯟꯅ ꯑꯩꯇꯤꯍꯥꯁꯤꯛ ꯑꯣꯏꯔꯕ ꯃꯣꯏꯔꯥꯡꯒꯤ INA ꯃꯥꯔꯇꯤꯌꯔꯁ ꯃꯦꯃꯣꯔꯤꯌꯦꯜ ꯀꯝꯄ꯭ꯂꯦꯛꯁꯇ ꯆꯠꯇꯨꯅ ꯏꯟꯗꯤꯌꯟ ꯅꯦꯁꯅꯦꯜ ꯑꯥꯔꯃꯤꯒꯤ ꯊꯧꯅꯥ ꯐꯔꯕ ꯂꯥꯟꯃꯤꯁꯤꯡꯒꯤ ꯃꯐꯝꯗ ꯏꯀꯥꯏ ꯈꯨꯝꯅꯕ ꯎꯠꯈ꯭ꯔꯦ꯫ ꯃꯍꯩꯔꯣꯏꯁꯤꯡꯅ ꯊꯛ ꯁꯤꯈꯥꯁꯤꯡꯍꯥꯛꯅ ꯊꯧꯅꯥ ꯂꯩꯅ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯑꯃꯒꯤ ꯃꯇꯤꯛ ꯃꯌꯥꯏ ꯆꯦꯟꯅꯕ ꯍꯣꯠꯅꯅꯕ ꯎꯄꯔꯥꯁꯇ꯭ꯔꯄꯇꯤ ꯁꯤ.ꯄꯤ. ꯔꯥꯙꯥ ꯀ꯭ꯔꯤꯁꯅꯟꯅ ꯍꯥꯏꯔꯤ꯫ ꯃ꯭ꯌꯨꯖꯤꯛꯁꯤꯌꯟ ꯆꯣꯡꯊꯥꯝ ꯕꯤꯀ꯭ꯔꯝ ꯃꯤꯁꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯊꯤꯒꯠꯇꯨꯅ ꯃꯇꯤꯛ ꯆꯥꯕ ꯊꯕꯛ ꯂꯧꯈꯠꯅꯕ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯌꯨꯝꯅꯥꯝ ꯀ꯭ꯌꯥꯝꯆꯥꯟꯅ ꯗꯦꯜꯂꯤꯒꯤ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯗ ꯇꯛꯁꯤꯟꯈ꯭ꯔꯦ꯫ ꯅ꯭ꯌꯨ ꯗꯦꯜꯂꯤꯗ ꯇꯝꯊꯤꯅ ꯍꯥꯠꯇꯣꯛꯄꯤꯔꯝꯂꯕ ꯃ꯭ꯌꯨꯖꯤꯛꯁꯤꯌꯟ ꯆꯣꯡꯊꯥꯝ ꯕꯤꯀ꯭ꯔꯝ ꯃꯤꯁꯤꯗ ꯆꯦꯟꯅꯕ ꯃꯤꯑꯣꯏ ꯅꯤꯐꯥꯟ ꯐꯥꯔꯦ ꯍꯥꯏꯔꯤ ꯑꯃꯁꯨꯡ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯅꯔꯦꯟꯗ꯭ꯔ ꯃꯣꯗꯤꯅ ꯉꯁꯤ ꯒꯨꯖꯔꯥꯠꯀꯤ ꯕꯗꯣꯗꯔꯥꯗ ꯂꯨꯄꯥ ꯀꯣꯇꯤ 1,000,000,000 ꯍꯦꯟꯕꯒꯤ ꯆꯥꯎꯈꯠ ꯊꯧꯔꯥꯡꯒꯤ ꯄ꯭ꯔꯣꯖꯦꯛ ꯈꯔꯒꯤꯅ ꯁꯪꯒꯥꯈ꯭ꯔꯦ, ꯈꯔꯒꯤꯅ ꯎꯔꯦꯞ ꯎꯌꯨꯡ ꯇꯝꯈ꯭ꯔꯦ꯫
10: ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿ ಸಿ.ಪಿ. ರಾಧಾಕೃಷ್ಣನ್ನ ಐತಿಹಾಸಿಕ ಒಯರಬ ಮೊಯರಾಂಗಿ INA ಮಾರ್ಟಿಯರ್ಸ್ ಮೆಮೋರಿಯಲ್ ಕಂಪ್ಲೆಕ್ಸ್ದ ಚಟ್ಟುನ ಇಂಡಿಯನ್ ನ್ಯಾಷನಲ್ ಆರ್ಮಿಗೆ ಥೌನಾ ಪರ್ವ ಲಾನ್ಮಿಶಿಂಗಿ ಮಫಮ್ದ ಇಕಾಯಿ ಕುಮ್ನಬ ಉತ್ಕ್ರೆ. ನೋಮಗಿ ಖೊಂಗ್ಚಿತ್ತಂಗ ಸೇಯುಕ್ ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿನ ಗುವಾಹಟಿದಗಿ ಇಂಫಾಲ್ಗಿ ಬೀರ್ ತಿಕೇಂದ್ರಜಿತ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಏರ್ಪೋರ್ಟ್ ತುಂಗ್ಲಬದ ರಾಜ್ಯಪಾಲ ಅಜಯ್ ಕುಮಾರ್ ಭಲ ಅಮಸುಂಗ್ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಯುಮ್ನಾಮ್ ಖ್ಯಾಮ್ಸಾನ್ನ ಹರೌ ತಯಾಮ್ನ ಒಕ್ಕಿ. ತುಂಗ್ದ ಶ್ರೀ ರಾಧಾಕೃಷ್ಣನ್ನ ಅನಿ ಶಿವಮಾಲಯಂಗಿ ಲಂಜಾವ್ ಮನುಂಗ್ ಕುಂಜಾಲಿ ಸಿಂಗ ಸಮಾಪ ನಿಫು ಮರಿಗಿ ಏಪ್ರಿಲ್ 13 ನೇತಾಜಿ ಸುಭಾಷ್ ಚಂದ್ರ ಬೋಸ್ಗೆ ಲಂಜಿಂಗ್ ಮಖಾದ INA ಇಹಾನ್ ಹಾನ್ನ ಭಾರತ್ಗೆ ಲೈಮಾಯ್ದ ಮಶು ಅಹುಂಗಿ ಫಿರಾನ್ ಯುಂಕಿಬ ಮಫಂ ಮೊಯ್ರಾಂಗ್ ಕಂಗ್ಲಾದ ಚಟ್ಕಿ. ತುಂಗ್ದ INA ವಾರ್ ಮೆಮೋರಿಯಲ್ ಸ್ಟುಪ ಅಮಸುಂಗ್ ನೇತಾಜಿ ಸುಭಾಷ್ ಚಂದ್ರ ಬೋಸ್ಗೆ ಮಿಥಮ್ದ ಲೈ ಕತ್ತುನಿ ಕಾಯಿ ಕಮ್ನ ಬೋದ್ಕಿ. ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿನ INA ಮ್ಯೂಸಿಯಂದ ಸುಸಂಗ್ದನು ಎಂಕಿ. ಕೊಂಚಿತ್ ಅದುದ ರಾಜ್ಯಪಾಲ ಅಜಯ್ ಕುಮಾರ್ ಭಲ, ಗೃಹ ಮಂತ್ರಿ ಗೋವಿಂದಾಸ್ ಕೊಂಠೌಜಮ್, ಆರ್ಟ್ ಅಂಡ್ ಕಲ್ಚರ್ ಮಂತ್ರಿ ಖುರಾಯಿಜಮ್ ಲೋಕ್ಯಾನ್ ಅಮಸುಂಗ್ MLA ದೇಶ್ ಶಾಂತಿ ಸರ್ಕ್ ಯಾಕಿ. ತುಂಗ್ದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿನ ಥಾದರ್ಪು ವಾರೋಲಮದ ಹಾಯ್. ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿಗೆ ಮಣಿಪುರ್ ಕೊಂಚಿತ್ ಅಸಿ ರಾಜ್ಯ ಅಸಿಗೆ ಓಯ್ನ ಯಾಮ್ನ ಸೌಕ್ತೋಕ್ಚನಿಗೆ ಓಯ್ಬ ಕೊಂಚಿತ್ ಅಮನಿ. ಗೃಹ ಮಂತ್ರಿ ಗೋವಿಂದಾಸ್ ಕೊಂಠೌಜಮ್ನ ಹಾಯ್. ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿಗ ಪುನ್ನ ಐತಿಹಾಸಿಕ ಒರಬ INA ಮೆಮೋರಿಯಲ್ ಕಂಪ್ಲೆಕ್ಸ್ದ ನೇತಾಜಿ ಸುಭಾಷ್ ಚಂದ್ರ ಬೋಸ್ ಅಮಸುಂಗ್ ಅಜಾದ್ ಹಿಂದ್ ಫೌಜ್ಗೆ ಥೌನಾ ಫರ್ಬ ಲಾನ್ಮಿಸಿಂಗಿ ಮಫಮ್ದ ಇಕಾಯಿ ಕುಮ್ನುವ ಉತ್ಪ ಫಂಗ್ಜಬದ ಚೌಕ್ಥೋಕ್ಷವ ಪೊಯ್. ಆರ್ಟ್ ಅಂಡ್ ಕಲ್ಚರ್ ಮಂತ್ರಿ ಖುರಾಯಿಜಮ್ ಲೋಕ್ಯಾನ್ ಹಾಯ್. ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿಗ ಪುನ್ನ INAಗೆ ಅಥೌಬ ಲಾನ್ಮಿಸಿಂಗಿ ಮಫಮ್ದ ಇಕಾಯಿ ಕುಮ್ನುವ ಉತ್ಪ ಯಾವ ಫಂಗ್ಜಬದ ನುಂಗಾಯ್ವ ಪೊಯ್. ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿ ಸಿ.ಪಿ. ರಾಧಾಕೃಷ್ಣನ್ನ ಹಾಯ್ರಿ. ಮಹಿರೋಯ್ಸಿಂಗ್ನ ಥಕ್ಸಿ ಖಾಸಿ ಖಂಗ್ಬ ಥೌನಾ ಲೈಬಮದಿ ಲುಸಿಂಗ್ಬ ಅಮಗಿ ಮಟಿಕ್ ಮಯೈ ಚೇನನ ಬಹನಗದವನಿ. ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿಗೆ ಅಹನ್ ಮಣಿಪುರ್ ಕೊಂಚಿತ್ಗೆ ಮನುಂಗ್ ಚೆನ್ನಂಗಸಿ ಇಂಫಾಲ್ ಈಸ್ಟ್ ಜಿಲ್ಲಾಗಿ ಪಂಗೈದಿ ಲೈಬ ಸೈನಿಕ್ ಸ್ಕೂಲ್ ಇಂಫಾಲ್ದ ಲಾಕ್ಪದ ಮಹಿರೋಯ್ಸಿಂಗ್ ಪುನಿಂಗ್ ಥೌಲದನ ವಾಪಂ ಅಸಿ ಫೌಂಡೋಕಿಬನಿ. ಶ್ರೀ ರಾಧಾಕೃಷ್ಣನ್ನ ಸೈನಿಕ್ ಸ್ಕೂಲ್ ಇಂಫಾಲ್ಗೆ ಕಾಂಪ್ಲೆಕ್ಸ್ದ ಲೈಬ ವಾರ್ ಮೆಮೋರಿಯಲ್ದ ಹೈಕತ್ ಲೈಕತ್ ತಮ್ದುನಿ ಕಾಯಿ ಕುಮ್ನ ಬೋದ್ಕಿ. ಸ್ಕೂಲ್ ಅಸಿಗೆ ವಿಕ್ರಮ್ ಭದ್ರ ಹೋಲ್ದ ಪಾಂಗ್ತೋಕ್ಪ ಥರೋಮ್ದ ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿನ ಹಾಯ್. ಧರ್ಮ ಜಾತ್ ಬಿಜಾತ್ ಲೋಲ್ಲಮದಿ ಫುರ್ಪ್ಗೆ ಕೆನವ ಥಮ್ದನ ಇಮಾಲಯವಾಕ್ ಯೈಫನವ ವಾಕಲ್ನ ಮಾಂಗ್ಜಿಲ್ ಥಾನ ಥವಕ್ ತೌಗದವನಿ. ಮಹಾಕ್ನ ರಾಜಸಿಗೆ ಇನಾ ಖುಲ್ಲವ ಚನಬಿ ನಾಟ್ ಜಗೋಯ್ ಇಸೆಯಮದಿ ನಹಾಸಿಂಗ್ನ ಸಾನ ಕೊನಬಗಿಲಮ್ದ ಮಾಂಗ್ಜಿಲ್ ಥಾರಿಬ ಶಿವ ಸಿಂಗ್ ಥಾಕಿ. ಅಮರೋಮ್ದ ರಾಜಸಿಗೆ ಮಿಯಾಮ್ಗೆ ಅಖಾಂಗ್ ಕನ್ಮಮದಿ ಕಥೋಪ್ಪಗೆ ವಾಕಲೊನ್ಬು ಉಪರಾಷ್ಟ್ರಪತಿನ ಇಕಾಯಿ ಕುಮ್ನ ಓದ್ಕಿ. ಶ್ರೀ ರಾಧಾಕೃಷ್ಣನ್ನ ಹಾಯ್.
11: Lives in the character of its students and alumni. For 55 years, this school has sought to develop qualities, patriotism, physical fitness, moral courage, and a sense of responsibility. These are the great qualities that remain relevant, irrespective of the profession one ultimately chooses. The word Sainik itself carries a profound message. A soldier is not defined merely by a uniform. A soldier represents courage, duty, sacrifice and commitment to do something larger than oneself.
10: ꯉꯁꯤꯒꯤ ꯊꯧꯔꯝ ꯑꯗꯨꯗ ꯔꯥꯖ꯭ꯌꯄꯥꯜ ꯑꯖꯌ ꯀꯨꯃꯥꯔ ꯚꯂꯥ, ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯌꯨꯝꯅꯥꯝ ꯈꯦꯝꯁꯥꯟ, ꯁꯦꯀ꯭ꯌꯨꯔꯤꯇꯤ ꯐꯣꯔꯁꯀꯤ ꯃꯀꯣꯛ ꯊꯣꯡꯕ ꯑꯣꯐꯤꯁꯥꯔꯁꯤꯡ ꯌꯥꯎꯅ ꯁꯤꯚꯤꯜꯒꯤ ꯃꯔꯨꯑꯣꯏꯕ ꯃꯤꯑꯣꯏ ꯀꯌꯥ ꯁꯔꯨꯛ ꯌꯥꯈꯤ꯫ ꯇꯨꯡꯗ ꯎꯄꯔꯥꯁꯇ꯭ꯔꯄꯇꯤꯅ ꯁꯥꯏꯅꯤꯛ ꯁ꯭ꯀꯨꯜ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯃꯍꯩꯔꯣꯏꯁꯤꯡꯒ ꯋꯥꯔꯤ ꯁꯥꯟꯅꯈꯤ꯫ ꯎꯄꯔꯥꯁꯇ꯭ꯔꯄꯇꯤꯒ ꯎꯅꯈꯤꯕ ꯃꯍꯩꯔꯣꯏ ꯑꯃꯒ ꯑꯥꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯄꯥꯎ ꯀꯥꯡꯕꯨꯒ ꯎꯅꯕꯗ ꯃꯍꯥꯛꯅ ꯍꯥꯏ ꯂꯩꯕꯥꯛ ꯑꯁꯤꯒꯤ ꯃꯁꯛ ꯅꯥꯏꯔꯕ ꯎꯄꯔꯥꯁꯇ꯭ꯔꯄꯇꯤꯒꯨꯝꯕ ꯃꯤꯑꯣꯏ ꯑꯃ ꯁ꯭ꯀꯨꯜ ꯑꯁꯤꯗ ꯂꯥꯛꯄ ꯑꯁꯤ ꯆꯥꯎꯊꯣꯛꯆꯕ ꯐꯥꯎꯏ ꯑꯃꯗꯤ ꯃꯁꯤꯅ ꯃꯍꯩꯔꯣꯏꯁꯤꯡꯗ ꯂꯩꯕꯥꯛꯀꯤ ꯌꯥꯏꯐꯅꯕ ꯊꯕꯛ ꯇꯧꯅꯤꯡꯕꯒꯤ ꯏꯊꯤꯜ ꯑꯃ ꯄꯣꯛꯍꯜꯂꯤ ꯍꯥꯏꯈꯤ꯫
12: And I'm truly grateful for getting the opportunity to ask a question to the Honorable Vice President of India. My question was, youth from Northeast can contribute to the nation. This was my question. His answer was also beautiful. Like he said, education, sportsmanship, leadership, entrepreneurship. Like Vice President Bijit in our school gave us something like happy feelings.
10: ꯁꯥꯏꯅꯤꯡ ꯁ꯭ꯀꯨꯜ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯃꯍꯩꯔꯣꯏꯁꯤꯡ ꯎꯅꯔꯨꯔꯕ ꯇꯨꯡꯗ ꯎꯄꯔꯥꯁꯇ꯭ꯔꯄꯇꯤ ꯑꯔꯨꯅꯥꯆꯜ ꯄ꯭ꯔꯗꯦꯁꯀꯤꯗꯃꯛ ꯏꯝꯐꯥꯜ ꯊꯥꯗꯣꯛꯈꯤ꯫ ꯁꯥꯏ ꯅꯣꯔꯠ ꯏꯁ ꯔꯤꯖꯅꯦꯜ ꯁꯦꯟꯇꯔ ꯇꯥꯛꯌꯦꯜꯒꯤ ꯑꯦꯁꯤꯁꯇꯦꯟꯠ ꯗꯤꯔꯦꯛꯇꯔ ꯂꯥꯏꯁ꯭ꯔꯝ ꯁꯃ꯭ꯔꯤꯇ꯭ꯌ ꯁꯤꯡꯒ, ꯑꯥꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯗꯦꯛꯁ ꯏꯗꯤꯇꯔ ꯈꯦꯇ꯭ꯔꯤꯃꯌꯨꯝ ꯕꯤꯔꯣꯁꯀ ꯋꯥꯔꯤ ꯋꯥꯇꯥꯏ ꯁꯥꯟꯅꯕꯒꯤ ꯊꯧꯔꯝ ꯑꯃ ꯍꯌꯦꯡ ꯑꯌꯨꯛ ꯄꯨꯡ 7:00ꯗ ꯁꯉꯥꯏ ꯆꯦꯅꯦꯜꯗ ꯁꯟꯗꯣꯛꯀꯅꯤ꯫ ꯄꯥꯎꯒꯤ ꯃꯔꯛꯇ ꯅꯥꯇꯩ ꯕ꯭ꯔꯦꯛ ꯑꯃ꯫
4: ꯃꯅꯤꯄꯨꯔꯒꯤ ꯑꯍꯥꯟꯕ ꯂꯤꯅꯦꯛ ꯃꯁꯤꯟ ꯂꯩꯔꯕ ꯑꯦꯗꯚꯥꯟꯁ ꯔꯦꯗꯤꯌꯦꯁꯟ ꯊꯦꯔꯥꯄꯤ IGRT IMRT ꯔꯦꯄꯤꯗ ꯑꯥꯔꯛ SRS SRT SBRT ꯁꯤꯖꯤꯟꯅꯗꯨꯅ ꯀꯦꯟꯁꯔ ꯅꯥꯔꯕ ꯑꯅꯥꯕꯁꯤꯡꯗ VMED-ꯀꯤ ꯑꯅꯧꯕ ꯇꯦꯛꯅꯣꯂꯣꯖꯤ ꯁꯤꯖꯤꯟꯅꯗꯨꯅ ꯀꯦꯟꯁꯔꯒꯤ ꯃꯩ ꯌꯥꯏꯕꯒꯤ ꯑꯅꯧꯕ ꯇ꯭ꯔꯤꯠꯃꯦꯟ ꯃꯈꯜ ꯑꯁꯤ ꯂꯩꯕꯒ ꯂꯣꯏꯅꯅ ꯃꯩ ꯌꯥꯏꯕꯒꯤ ꯑꯋꯥꯕꯗꯨ ꯐꯥꯎꯍꯟꯗꯅ ꯑꯅꯧꯕ ꯄꯨꯟꯁꯤ ꯑꯃ ꯄꯤꯔꯤ꯫ CMHT PMJAY ꯍꯦꯜꯊ ꯀꯥꯔꯗ ꯑꯃꯁꯨꯡ ꯒꯚꯔꯟꯃꯦꯟꯠ ꯑꯦꯝꯄ꯭ꯂꯣꯌꯤꯁꯤꯡꯒꯤꯁꯨ ꯈꯨꯗꯣꯡꯆꯥꯕ ꯄꯤꯖꯔꯤ꯫ ꯗꯣꯛꯇꯔꯁꯤꯡꯅ ꯇ꯭ꯌꯨꯃꯔ ꯕꯣꯔꯗ ꯐꯝꯗꯨꯅ ꯑꯅꯥꯕꯁꯤꯡꯒꯤ ꯂꯥꯌꯦꯡꯗ ꯆꯥꯎꯅ ꯃꯇꯦꯡ ꯄꯥꯡꯂꯤ꯫ ꯑꯀꯨꯞꯄ ꯃꯔꯣꯜꯒꯤꯗꯃꯛ NABH ꯐꯪꯂꯕ AOI ꯕꯕꯤꯅꯥ ꯁ꯭ꯄꯦꯁꯤꯌꯦꯂꯤꯇꯤ ꯍꯣꯁꯄꯤꯇꯥꯜ, ꯁꯖꯤꯕꯥ ꯖꯦꯜ ꯔꯣꯗ, ꯈꯥꯕꯩꯁꯣꯏ, ꯏꯝꯐꯥꯜ ꯏꯁꯇ ꯇꯥꯟꯅꯕꯤꯌꯨ꯫
10: ꯇꯥꯕꯤꯔꯤꯕ ꯄꯥꯎ ꯑꯁꯤ ꯑꯥꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯗꯒꯤꯅꯤ꯫ ꯃꯅꯤꯄꯨꯔꯒꯤ ꯁꯛꯅꯥꯏꯔꯕ ꯃ꯭ꯌꯨꯖꯤꯛꯁꯤꯌꯟ ꯁꯣꯡꯊꯥꯝ ꯕꯤꯀ꯭ꯔꯝꯕꯨ ꯅ꯭ꯌꯨ ꯗꯦꯜꯂꯤꯗ ꯇꯝꯊꯤꯅ ꯍꯥꯠꯇꯣꯛꯂꯝꯕꯒꯤ ꯊꯧꯑꯣꯡ ꯑꯗꯨꯕꯨ ꯌꯥꯅꯤꯡꯗꯕ ꯐꯣꯡꯗꯣꯛꯇꯨꯅ ꯃꯇꯤꯛ ꯆꯥꯕ ꯊꯕꯛꯁꯤꯡ ꯂꯧꯈꯠꯅꯕ ꯇꯛꯁꯤꯟꯗꯨꯅ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯌꯨꯝꯅꯥꯝ ꯈꯦꯝꯆꯥꯟꯅ ꯗꯦꯜꯂꯤꯒꯤ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯔꯦꯈꯥ ꯒꯨꯞꯇꯥꯗ ꯆꯦꯔꯣꯜ ꯑꯃ ꯊꯥꯈ꯭ꯔꯦ꯫ ꯋꯥꯔꯣꯜ ꯑꯗꯨꯗ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯅ ꯍꯥꯏ ꯊꯧꯗꯣꯛ ꯑꯁꯤꯅ ꯃꯔꯝ ꯑꯣꯏꯗꯨꯅ ꯃꯅꯤꯄꯨꯔꯒꯤ ꯃꯤꯌꯥꯝ ꯑꯃꯁꯨꯡ ꯑꯋꯥꯡ ꯅꯣꯡꯄꯣꯛꯀꯤ ꯃꯤꯌꯥꯝꯗ ꯆꯥꯎꯅ ꯅꯨꯡꯉꯥꯏꯇꯕ ꯄꯣꯛꯍꯜꯂꯤ꯫ ꯃꯔꯝ ꯑꯗꯨꯅ ꯊꯧꯗꯣꯛ ꯑꯁꯤꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯑꯋꯥꯡꯕ ꯊꯥꯛꯇ ꯊꯤꯖꯤꯟ ꯍꯨꯝꯖꯤꯟꯗꯨꯅ ꯃꯔꯥꯜ ꯂꯩꯕꯁꯤꯡ ꯐꯥꯗꯨꯅ ꯃꯇꯤꯛ ꯆꯥꯕ ꯗꯟꯗꯤ ꯄꯤꯒꯗꯕꯅꯤ꯫ ꯃꯅꯤꯄꯨꯔ ꯑꯃꯁꯨꯡ ꯑꯋꯥꯡ ꯅꯣꯡꯄꯣꯛ ꯂꯝꯗꯝꯒꯤ ꯂꯥꯛꯄ ꯃꯤꯑꯣꯏꯁꯤꯡꯕꯨ ꯑꯁꯣꯏ ꯑꯉꯥꯝ ꯊꯣꯟꯗꯅꯕ ꯑꯈꯟꯅꯕ ꯆꯦꯛꯁꯤꯟ ꯊꯧꯔꯥꯡꯁꯤꯡ ꯂꯧꯈꯠꯅꯕꯁꯨ ꯃꯨꯈ꯭ꯌ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯅ ꯇꯛꯁꯤꯜꯂꯤ꯫ ꯍꯥꯏꯔꯤꯕ ꯊꯕꯛꯁꯤꯡ ꯑꯁꯤ ꯑꯊꯨꯕ ꯃꯇꯝꯗ ꯄꯥꯏꯈꯠꯄꯤꯅꯕꯁꯨ ꯁ꯭ꯔꯤ ꯈꯦꯝꯆꯥꯟꯅ ꯆꯦꯔꯣꯜ ꯑꯗꯨꯗ ꯄꯜꯂꯤ꯫ ꯅ꯭ꯌꯨ ꯗꯦꯜꯂꯤꯗ ꯇꯝꯊꯤꯅ ꯍꯥꯠꯇꯣꯛꯄꯤꯔꯝꯂꯕ ꯃꯅꯤꯄꯨꯔꯒꯤ ꯁꯛꯅꯥꯏꯔꯕ ꯃ꯭ꯌꯨꯖꯤꯛꯁꯤꯌꯟ ꯆꯣꯡꯊꯥꯝ ꯕꯤꯀ꯭ꯔꯝ ꯃꯤꯁꯤꯗ ꯆꯦꯟꯅꯕ ꯃꯤꯑꯣꯏ ꯅꯤꯄꯥꯟ ꯐꯥꯔꯦ ꯍꯥꯏꯔꯤ꯫ ꯂꯣꯛ ꯁꯚꯥꯒꯤ MP ꯗꯣꯛꯇꯔ ꯑꯉꯣꯝꯆ ꯕꯤꯃꯣꯜ ꯑꯀꯣꯏꯖꯝꯅ ꯍꯥꯏ ꯃꯤꯍꯥꯠ ꯑꯁꯤꯗ ꯆꯦꯟꯅꯕ ꯃꯤꯑꯣꯏ ꯅꯤꯄꯥꯟ ꯐꯥꯔꯦ ꯍꯥꯏꯅ ꯗꯦꯜꯂꯤ ꯄꯨꯂꯤꯁꯅ ꯃꯉꯣꯟꯗ ꯄꯥꯎ ꯈꯪꯍꯜꯂꯛꯂꯤ꯫ ꯃꯔꯛ ꯑꯁꯤꯗ ꯆꯣꯡꯊꯥꯝ ꯕꯤꯀ꯭ꯔꯝ ꯃꯤꯁꯤꯕꯨ ꯃꯥꯏꯀꯩ ꯀꯌꯥꯗꯒꯤ ꯂꯦꯞꯇꯅ ꯌꯥꯅꯤꯡꯗꯕ ꯐꯣꯡꯗꯣꯛꯅꯔꯛꯂꯤ꯫ ꯔꯥꯖ꯭ꯌꯒꯤ ꯒ꯭ꯔꯤꯍ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯒꯣꯕꯤꯟꯗꯥꯁ ꯀꯣꯟꯊꯧꯖꯝꯅ ꯍꯥꯏ ꯃꯍꯥꯛꯅ ꯃꯅꯨꯡ ꯃꯇꯝ ꯆꯥꯗꯅ ꯂꯩꯈꯤꯗꯕ ꯑꯁꯤꯅ ꯃꯍꯥꯛꯄꯨ ꯈꯪꯍꯧꯕ, ꯅꯨꯡꯁꯤꯖꯕ ꯑꯃꯁꯨꯡ ꯃꯍꯥꯛꯄꯨ ꯄꯥꯝꯖꯕ ꯃꯤꯌꯥꯝ ꯃꯔꯛꯇ ꯊꯃꯣꯏ ꯁꯣꯛꯅ ꯅꯨꯡꯉꯥꯏꯇꯕ ꯑꯃꯁꯨꯡ ꯑꯋꯥꯕ ꯄꯣꯛꯍꯜꯂꯤ꯫ ꯊꯧꯗꯣꯛ ꯑꯗꯨ ꯈꯨꯗꯛꯇ ꯗꯦꯜꯂꯤ ꯄꯨꯂꯤꯁꯀꯤ ꯃꯀꯣꯛꯀ ꯄꯥꯎ ꯐꯥꯎꯅꯗꯨꯅ ꯑꯊꯨꯕꯗ ꯊꯕꯛ ꯂꯧꯈꯠꯇꯨꯅ ꯃꯔꯥꯜ ꯂꯩꯕꯁꯤꯡ ꯆꯦꯔꯥꯛꯄꯤꯅꯕ ꯃꯍꯥꯛꯅ ꯃꯅꯤꯄꯨꯔꯒꯤ DGP ꯈꯪꯍꯟꯈꯤ꯫ ꯔꯥꯁꯇ꯭ꯔꯤꯌ ꯁ꯭ꯋꯥꯌꯝ ꯁꯦꯕꯛ ꯁꯪꯘ ꯃꯅꯤꯄꯨꯔ ꯄ꯭ꯔꯥꯟꯅꯁꯨ ꯆꯣꯡꯊꯥꯝ ꯕꯤꯀ꯭ꯔꯝꯅ ꯂꯩꯈꯤꯗꯕꯗ ꯑꯋꯥꯕ ꯐꯣꯡꯗꯣꯔꯛꯂꯤ꯫ ꯀꯦꯟꯗ꯭ꯔꯒꯤ ꯗꯣꯅꯔ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯖ꯭ꯌꯣꯇꯤꯔꯥꯗꯤꯇ꯭ꯌ ꯁꯤꯟꯙꯤꯌꯥ, ꯀꯪꯒ꯭ꯔꯦꯁ ꯂꯨꯆꯤꯡꯕ ꯁꯤꯡ ꯃꯥꯂꯤꯛ ꯑꯔꯖꯨꯟ ꯈꯔꯒꯦ, ꯔꯥꯍꯨꯜ ꯒꯥꯟꯙꯤ ꯑꯃꯁꯨꯡ ꯄ꯭ꯔꯤꯌꯥꯡꯀꯥ ꯒꯥꯟꯙꯤꯅꯁꯨ ꯆꯣꯡꯊꯥꯝ ꯕꯤꯀ꯭ꯔꯝꯅ ꯂꯩꯈꯤꯗꯕꯗ ꯑꯋꯥꯕ ꯐꯣꯡꯗꯣꯔꯛꯂꯤ꯫ ꯆꯣꯡꯊꯥꯝ ꯕꯤꯀ꯭ꯔꯝ ꯃꯤꯁꯤ ꯑꯗꯨꯕꯨ ꯌꯥꯝꯅ ꯀꯟꯅ ꯌꯥꯅꯤꯡꯗꯕ ꯐꯣꯡꯗꯣꯛꯂꯗꯨꯅ ꯀꯦꯟꯗ꯭ꯔꯒꯤ ꯄꯥꯔꯂꯤꯌꯥꯃꯦꯟꯇꯔꯤ ꯑꯦꯐꯤꯌꯔꯁ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯀꯤꯔꯦꯟ ꯔꯤꯖꯤꯖꯨꯅ ꯍꯥꯏ
13: हम तो ये चाहते हैं कि सजा भी बहुत कड़ी होना चाहिए और लोगों को समझ में आना चाहिए कि इस तरह का घटना को हम लाइटली नहीं ले सकते हैं इसलिए विक्रम सिंह जी के परिवारजनों के प्रति मैं संवेदना प्रकट करता हूं और श्रद्धांजलि देता हूं और साथ साथ मैं आश्वासन देता हूं कि कार्रवाई जो होगा बहुत तेजी से होगा और कड़ी कार्रवाई होगा हम लोगों ने जो नॉर्थ ईस्ट स्पेशल पुलिस सेल बनाया दिल्ली पुलिस में वो भी संपर्क में है और कोई भी घटना होता है तो तुरंत कार्रवाई होते हैं पहले जैसे नहीं रहा ना अब तो हमको तेजी से कदम उठाने का हमने व्यवस्था बनाकर रखा है
10: ऑल असम मणिपुरी स्टूडेंट्स यूनियन के हाने के प्रेसिडेंट अमसुंग सोशल एक्टिविस्ट साइकोम कमलकांत ने लिखिदबदा असम के मुख्यमंत्री डॉक्टर हिमंत बिस्वा शर्मा ने वाफंग दोकली ꯄꯥꯎꯖꯦꯜ ꯑꯃꯗ ꯃꯨꯈ꯭ꯌꯃꯟꯇ꯭ꯔꯤꯅ ꯂꯩꯈꯤꯗ꯭ꯔꯕ ꯀꯃꯂꯀꯥꯟꯇꯅ ꯑꯁꯥꯝꯒꯤ ꯃꯅꯤꯄꯨꯔꯤ ꯐꯨꯔꯨꯞ ꯑꯃꯁꯨꯡ ꯈꯨꯟꯅꯥꯏꯒꯤ ꯑꯄꯨꯟꯕ ꯁꯛꯇꯝ ꯁꯥꯒꯠꯅꯕ ꯍꯣꯠꯅꯕꯗ ꯂꯧꯔꯝꯕ ꯊꯧꯗꯥꯡꯁꯤꯡ ꯅꯍꯣꯡꯅꯅ ꯅꯤꯡꯁꯤꯡꯈꯤ꯫ ꯑꯣꯜ ꯃꯅꯤꯄꯨꯔ ꯁ꯭ꯇꯨꯗꯦꯟꯠꯁ ꯌꯨꯅꯤꯌꯟ ꯑꯦꯝꯁꯨꯅꯁꯨ ꯁꯥꯏꯈꯣꯝ ꯀꯃꯂꯀꯥꯟꯇꯅ ꯂꯩꯈꯤꯗꯕꯗ ꯑꯋꯥꯕ ꯐꯣꯡꯗꯣꯔꯛꯂꯤ꯫ ꯑꯁꯥꯝꯒꯤ ꯁꯤꯜꯆꯔꯗꯒꯤ ꯍꯧꯖꯤꯛꯅ ꯊꯪꯒꯥꯜ ꯕꯖꯥꯔꯗ ꯂꯩꯕ ꯃꯤꯑꯣꯏ ꯑꯃ ꯍꯥꯠꯂꯝꯕꯒ ꯃꯔꯤ ꯂꯩꯅꯅ ꯃꯅꯤꯄꯨꯔ ꯄꯨꯂꯤꯁꯅ ꯃꯤꯑꯣꯏ ꯑꯅꯤ ꯐꯥꯔꯦ꯫ ꯄꯨꯂꯤꯁꯀꯤ ꯄꯥꯎꯅ ꯍꯥꯏ ꯐꯥꯔꯕ ꯃꯤꯑꯣꯏ ꯑꯅꯤ ꯑꯗꯨꯒꯤ ꯃꯅꯨꯡꯗ ꯑꯃ ꯃꯆꯤꯟ ꯍꯪꯕꯗ ꯃꯁꯥꯅ ꯀ꯭ꯔꯥꯏꯝ ꯑꯗꯨ ꯇꯧꯕꯅꯤ ꯍꯥꯏꯅ ꯌꯥꯖꯔꯦ, ꯃꯤꯍꯥꯠ ꯑꯗꯨ ꯑꯥꯏꯟꯅ ꯊꯤꯡꯈ꯭ꯔꯕ ꯒꯟꯖꯥ ꯂꯂꯣꯟꯕꯒ ꯃꯔꯤ ꯂꯩꯅꯩ ꯍꯥꯏꯔꯤ꯫ ꯔꯦꯁꯟ ꯀꯥꯔꯗ ꯔꯦꯅ꯭ꯌꯨ ꯇꯧꯕꯗ ꯂꯧꯐꯝ ꯊꯣꯛꯄ ꯂꯨꯄꯥ 50ꯗꯒꯤ ꯍꯦꯟꯅ ꯂꯧꯕꯒꯤ ꯄꯥꯎ ꯂꯩꯔꯦ ꯍꯥꯏꯅ ꯑꯦꯝꯁꯨ ꯕꯤꯁꯅꯨꯄꯨꯔ ꯗꯤꯁꯇ꯭ꯔꯤꯛ ꯀꯃꯤꯇꯤꯒꯤ ꯁꯦꯔꯣꯜ ꯑꯃꯗ ꯐꯣꯡꯗꯣꯔꯛꯂꯤ꯫ ꯃꯔꯤ ꯂꯩꯅꯕꯁꯤꯡꯅ ꯁꯤꯒꯨꯝꯕ ꯊꯧꯑꯣꯡꯁꯤꯡ ꯃꯈꯥ ꯇꯥꯅ ꯆꯠꯊꯕꯤꯗꯅꯕ ꯃꯍꯩꯔꯣꯏꯁꯤꯡ ꯂꯨꯞ ꯑꯁꯤꯅ ꯍꯥꯏꯔꯤ꯫ ꯀꯨꯝꯖꯥ 2021 ꯁꯦꯞꯇꯦꯝꯕꯔ 9 ꯐꯂꯦꯜ ꯑꯦꯔꯤꯌꯥꯗ ꯊꯣꯛꯈꯤꯕ ꯂꯥꯏꯕꯛ ꯊꯤꯕ ꯊꯧꯗꯣꯛ ꯑꯃꯗ ꯂꯩꯈꯤꯗ꯭ꯔꯕ ꯃꯤꯑꯣꯏ ꯑꯅꯤꯒꯤ ꯃꯐꯝꯗ ꯍꯩꯀꯠ ꯂꯩꯀꯠ ꯇꯝꯕꯒꯤ ꯊꯧꯔꯝ ꯑꯃ ꯉꯁꯤ ꯄꯂꯦꯟ ꯃꯅꯤꯡ ꯂꯩꯀꯥꯏ ꯀꯝꯃꯨꯅꯤꯇꯤ ꯍꯣꯜꯗ ꯄꯥꯡꯊꯣꯛꯈ꯭ꯔꯦ꯫ ꯌꯨꯅꯥꯏꯇꯦꯗ ꯀꯃꯤꯇꯤ ꯐꯂꯦꯟꯅ ꯃꯐꯝ ꯑꯗꯨꯒꯤ ꯇꯣꯉꯥꯟ ꯇꯣꯉꯥꯟꯕ ꯂꯨꯞ ꯀꯌꯥꯒ ꯄꯨꯟꯅ ꯁꯤꯟꯗꯨꯅ ꯄꯥꯡꯊꯣꯛꯈꯤꯕ ꯊꯧꯔꯝ ꯑꯗꯨꯗ ꯂꯩꯈꯤꯗ꯭ꯔꯕꯁꯤꯡ ꯑꯗꯨꯒꯤ ꯃꯐꯝꯗ ꯏꯀꯥꯏ ꯈꯨꯝꯅꯕ ꯎꯠꯈꯤ꯫ ꯀꯣꯝꯁꯤ ꯆꯍꯤꯒꯤ ꯒꯚꯔꯅꯔ ꯑꯦꯋꯥꯔꯗ ꯑꯃꯁꯨꯡ ꯑꯥꯔ ꯀꯦ ꯁꯅꯥꯇꯣꯝꯕꯤ ꯗꯦꯕꯤ ꯑꯦꯋꯥꯔꯗ ꯐꯪꯒꯗꯕꯁꯤꯡꯒꯤ ꯃꯤꯡ ꯂꯥꯎꯊꯣꯛꯂꯦ꯫ ꯁꯦꯂꯦꯛꯁꯟ ꯀꯃꯤꯇꯤꯒꯤ ꯉꯁꯤ ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯑꯥꯁꯥ ꯖꯤꯅꯥ ꯀꯝꯄ꯭ꯂꯦꯛꯁꯇ ꯄꯥꯡꯊꯣꯛꯈꯤꯕ ꯃꯤꯐꯝꯅ ꯑꯥꯔ ꯀꯦ ꯁꯅꯥꯇꯣꯝꯕꯤ ꯗꯦꯕꯤ ꯕꯤꯗ꯭ꯌꯥꯂꯌꯒꯤ ꯃꯍꯩꯔꯣꯏ ꯁꯨꯆꯤꯇ꯭ꯔꯥ ꯅꯤꯡꯊꯦꯝꯆꯥ ꯃꯌꯨꯝꯗ ꯒꯚꯔꯅꯔꯁ ꯑꯦꯋꯥꯔꯗ ꯑꯗꯨꯒ ꯑꯣꯖꯥ ꯃꯍꯩꯔꯣꯏ ꯅꯔꯁ ꯁꯥꯟꯅꯔꯣꯏ ꯑꯃꯗꯤ ꯐꯤꯖꯤꯀꯦꯜ ꯆꯦꯂꯦꯟꯖ ꯌꯥꯎꯅ ꯄꯨꯟꯅ ꯃꯤꯑꯣꯏ 10ꯗ ꯑꯥꯔ ꯀꯦ ꯁꯅꯥꯇꯣꯝꯕꯤ ꯗꯦꯕꯤ ꯑꯦꯋꯥꯔꯗ ꯄꯤꯅꯕ ꯈꯟꯈ꯭ꯔꯦ꯫ ꯊꯥ ꯑꯁꯤꯒꯤ 15 ꯑꯥꯁꯥ ꯖꯤꯅꯥ ꯀꯝꯄ꯭ꯂꯦꯛꯁꯇ ꯄꯥꯡꯊꯣꯛꯀꯗꯕ ꯊꯧꯔꯝ ꯑꯃꯗ ꯃꯅꯥꯁꯤꯡ ꯑꯁꯤ ꯌꯦꯟꯊꯣꯛꯀꯅꯤ ꯍꯥꯏꯔꯤ꯫ ꯏꯟꯇꯔꯅꯦꯁꯅꯦꯜ ꯂꯤꯇꯔꯦꯁꯤ ꯗꯦꯒ ꯃꯔꯤ ꯂꯩꯅꯅ ꯀꯛꯆꯤꯡ ꯖꯤꯂꯥꯒꯤ ꯋꯥꯏꯈꯣꯡꯗ ꯑꯁꯥꯝ ꯔꯥꯏꯐꯜꯁꯅ ꯁꯤꯟꯗꯨꯅ ꯅꯍꯥꯔꯣꯜꯁꯤꯡꯒꯤ ꯁꯛꯇꯤ ꯍꯦꯟꯒꯠꯅꯕꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯊꯧꯔꯝ ꯑꯃ ꯄꯥꯡꯊꯣꯛꯈ꯭ꯔꯦ꯫ ꯑꯥꯏ ꯖꯤ ꯑꯥꯔ ꯁꯥꯎꯠꯀꯤ ꯄꯥꯎꯅ ꯍꯥꯏ ꯊꯧꯔꯝ ꯑꯗꯨꯗ ꯑꯈꯪ ꯑꯍꯩ ꯀꯌꯥꯅ ꯁꯦꯃꯤꯠꯂꯣꯟ ꯐꯒꯠꯍꯟꯅꯕ ꯑꯃꯗꯤ ꯍꯤꯡꯕꯒꯤ ꯊꯥꯛ ꯋꯥꯡꯈꯠꯍꯟꯅꯕꯒꯤ ꯃꯇꯥꯡꯗ ꯃꯔꯤꯛ ꯆꯨꯝꯅ ꯇꯥꯛꯄꯤ ꯇꯝꯕꯤꯈꯤ꯫ ꯎꯈ꯭ꯔꯨꯜꯒꯤ ꯄꯦꯇ꯭ꯔꯤꯒ꯭ꯔꯤ ꯀꯣꯂꯦꯖꯀꯤ ꯑꯋꯥꯠꯄ ꯑꯣꯖꯥꯁꯤꯡ ꯑꯊꯨꯕ ꯃꯇꯝꯗ ꯊꯥꯕꯤꯔꯛꯅꯕ ꯇꯥꯡꯈꯨꯜ ꯀꯇꯝ ꯅꯥꯎꯁꯛꯂꯣꯡꯅ ꯃꯔꯤ ꯂꯩꯅꯕ ꯑꯣꯊꯣꯔꯤꯇꯤꯒꯤ ꯄꯨꯛꯅꯤꯡ ꯆꯤꯡꯁꯤꯜꯂꯛꯂꯤ꯫ ꯃꯍꯩꯔꯣꯏꯁꯤꯡꯒꯤ ꯂꯨꯞ ꯑꯁꯤꯅ ꯊꯥꯗꯣꯔꯛꯄ ꯁꯦꯔꯣꯜ ꯑꯃꯗ ꯍꯥꯏ ꯀꯣꯂꯦꯖ ꯑꯁꯤꯒꯤ ꯕꯣꯏꯁ ꯑꯃꯁꯨꯡ ꯒꯔꯜꯁ ꯍꯣꯁꯇꯦꯜ ꯌꯥꯎꯅ ꯕꯤꯜꯗꯤꯡꯁꯤꯡ ꯁꯦꯝꯒꯠ ꯁꯥꯒꯠꯄꯒꯤ ꯊꯕꯛꯁꯨ ꯃꯄꯨꯡ ꯐꯥꯅ ꯂꯣꯏꯁꯤꯟꯗ꯭ꯔꯤ꯫ ꯑꯥꯀꯥꯁꯕꯥꯅꯤ ꯏꯝꯐꯥꯜꯗꯒꯤ ꯄꯥꯎ ꯇꯥꯕꯤꯔꯤ꯫ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯅꯔꯦꯟꯗ꯭ꯔ ꯃꯣꯗꯤꯅ ꯉꯁꯤ ꯒꯨꯖꯔꯥꯠꯀꯤ ꯕꯗꯣꯗꯔꯥꯗ ꯂꯨꯄꯥ 40,00,000 ꯍꯦꯟꯕꯒꯤ ꯆꯥꯎꯈꯠ ꯊꯧꯔꯥꯡꯒꯤ ꯄ꯭ꯔꯣꯖꯦꯛ ꯈꯔꯒꯤꯅ ꯁꯪꯒꯥꯈ꯭ꯔꯦ, ꯈꯔꯒꯤꯅ ꯎꯔꯦꯞ ꯎꯌꯨꯡ ꯇꯝꯈ꯭ꯔꯦ꯫ ꯁꯪꯒꯥꯈꯤꯕ ꯄ꯭ꯔꯣꯖꯦꯛꯁꯤꯡ ꯑꯗꯨꯒꯤ ꯃꯅꯨꯡꯗ ꯂꯩꯕꯥꯛ ꯑꯁꯤꯒꯤ ꯌꯥꯝꯅ ꯃꯔꯨꯑꯣꯏꯕ ꯁꯦꯛꯁꯟ ꯑꯍꯨꯝꯒꯤ ꯃꯅꯨꯡꯗ ꯆꯜꯂꯤꯕ ꯋꯦꯁꯇꯔꯟ ꯗꯦꯗꯤꯀꯦꯇꯦꯗ ꯐ꯭ꯔꯥꯏꯠ ꯀꯣꯔꯤꯗꯣꯔ ꯌꯥꯎꯔꯤ꯫ ꯃꯐꯝ ꯑꯗꯨꯗ ꯄꯥꯡꯊꯣꯛꯄ ꯊꯧꯔꯝꯗ ꯋꯥ ꯉꯥꯡꯂꯗꯨꯅ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯅ ꯍꯥꯏ ꯂꯩꯕꯥꯛ ꯑꯁꯤꯒꯤ ꯇ꯭ꯔꯥꯟꯁꯄꯣꯔꯠ ꯑꯃꯁꯨꯡ ꯂꯣꯖꯤꯁꯇꯤꯛ ꯁꯦꯛꯇꯔꯗ ꯂꯦꯞꯄ ꯂꯩꯇꯅ ꯑꯍꯣꯡꯕ ꯀꯌꯥ ꯄꯨꯔꯛꯄꯁꯤꯅ ꯄꯣꯠ ꯆꯩ ꯄꯨꯊꯣꯛ ꯄꯨꯁꯤꯡꯒꯤ ꯊꯕꯛꯇ ꯁꯤꯡꯊꯥꯅꯤꯡꯉꯥꯏ ꯑꯣꯏꯅ ꯑꯍꯣꯡꯕ ꯀꯌꯥ ꯄꯨꯔꯛꯂꯤ꯫ ꯁꯣꯂꯔ, ꯅ꯭ꯌꯨꯀ꯭ꯂꯤꯌꯔ ꯑꯃꯁꯨꯡ ꯋꯤꯟ ꯏꯅꯔꯖꯤ ꯁꯦꯛꯇꯔꯗ ꯂꯩꯕꯥꯛ ꯑꯁꯤꯒꯤ ꯅꯍꯥꯔꯣꯜꯁꯤꯡꯅ ꯁꯔꯀꯥꯔꯕꯨ ꯊꯥꯖꯕꯒ ꯂꯣꯏꯅꯅ ꯑꯈꯟꯅꯕ ꯃꯤꯠꯌꯦꯡ ꯊꯝꯂꯛꯂꯤ ꯍꯥꯏꯅꯁꯨ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯅ ꯐꯣꯡꯗꯣꯛꯈꯤ꯫ ꯂꯩꯕꯥꯛ ꯑꯁꯤꯒꯤ ꯃꯤꯌꯥꯝꯅ ꯁꯣꯁꯦꯜ ꯁꯔꯚꯤꯁ ꯑꯃꯁꯨꯡ ꯂꯨ ꯅꯥꯟꯕꯒꯤ ꯋꯥꯈꯜꯂꯣꯟꯕꯨ ꯅꯨꯃꯤꯠ ꯈꯨꯗꯤꯡꯒꯤ ꯍꯩꯅꯕꯤ ꯑꯣꯏꯅꯅꯕ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤ ꯅꯔꯦꯟꯗ꯭ꯔ ꯃꯣꯗꯤꯅ ꯍꯥꯏꯔꯤ꯫ ꯅꯕꯥꯁꯥꯔꯤꯗ ꯅꯧꯅ ꯁꯥꯕ ꯕꯤ.ꯖꯦ.ꯄꯤꯒꯤ ꯑꯣꯐꯤꯁ ꯑꯃ ꯁꯪꯒꯥꯕꯒꯤ ꯊꯧꯔꯝꯗ ꯋꯥ ꯉꯥꯡꯂꯗꯨꯅ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯅ ꯍꯥꯏ ꯄꯤ.ꯑꯦꯝ. ꯁꯕꯥꯅꯤꯇꯤ ꯁ꯭ꯀꯤꯝꯅ ꯁ꯭ꯇ꯭ꯔꯤꯠ ꯕꯦꯟꯗꯔꯁꯤꯡꯗ ꯆꯥꯎꯅ ꯀꯥꯟꯅꯕ ꯄꯤꯕ ꯉꯝꯂꯦ, ꯃꯐꯝ ꯑꯗꯨꯗ ꯂꯩꯔꯤꯕ ꯕꯤ.ꯖꯦ.ꯄꯤꯒꯤ ꯀꯥꯔꯌꯀꯔꯇꯥꯁꯤꯡꯅ ꯃꯤꯌꯥꯝꯒꯤ ꯌꯥꯏꯐ ꯊꯧꯔꯥꯡꯁꯤꯡ ꯄꯥꯏꯈꯠꯄꯗ ꯂꯧꯔꯤꯕ ꯊꯧꯗꯥꯡꯁꯤꯡꯕꯨ ꯄ꯭ꯔꯙꯥꯟ ꯃꯟꯇ꯭ꯔꯤꯅ ꯊꯥꯒꯠꯄ ꯐꯣꯡꯗꯣꯛꯈꯤ꯫ ꯍꯧꯖꯤꯛ ꯁꯥꯟꯅꯕꯒꯤ ꯄꯥꯎ ꯉꯥꯡꯕꯝ ꯑꯃꯨꯛ ꯈꯣꯝꯕꯗꯒꯤ
14: ꯁ꯭ꯄꯣꯔꯠꯁ ꯑꯣꯊꯣꯔꯤꯇꯤ ꯑꯣꯐ ꯏꯟꯗꯤꯌꯥ ꯑꯦꯁ.ꯇꯤ.ꯁꯤ. ꯈꯨꯃꯟ ꯂꯝꯄꯥꯛ ꯏꯝꯐꯥꯜꯅ ꯆꯠꯂꯤꯕ ꯆꯍꯤ 2023 ꯑꯣꯏꯅ ꯍꯩꯊꯣꯏ ꯁꯤꯡꯊꯣꯏꯔꯕ ꯁꯥꯟꯅꯔꯣꯏꯁꯤꯡ ꯂꯧꯒꯗꯧꯔꯤ꯫ ꯕꯣꯛꯁꯤꯡ, ꯖꯤꯝꯅꯥꯁꯇꯤꯛ, ꯀꯔꯥꯇꯤ ꯗꯣ, ꯁꯤꯄꯥꯛ ꯇꯥꯀ꯭ꯔꯧ ꯑꯃꯁꯨꯡ ꯔꯦꯁꯂꯤꯡ ꯃꯁꯥꯟꯅꯒꯤ ꯇꯣꯉꯥꯟ ꯇꯣꯉꯥꯟꯕ ꯆꯍꯤ ꯀꯥꯡꯂꯨꯞꯁꯤꯡꯗ ꯁꯥꯟꯅꯔꯣꯏꯁꯤꯡ ꯑꯁꯤ ꯂꯧꯒꯅꯤ꯫ ꯐꯣꯔꯝ ꯄꯤꯁꯤꯟꯕꯒꯤ ꯑꯔꯣꯏꯕ ꯃꯇꯝ ꯊꯥ ꯑꯁꯤꯒꯤ 14ꯅꯤ꯫ ꯀꯦꯟꯗꯤꯗꯦꯠꯁꯤꯡꯒꯤ ꯆꯥꯡꯌꯦꯡ ꯊꯥ ꯑꯁꯤꯒꯤ 16 ꯑꯃꯁꯨꯡ 17ꯇ ꯈꯨꯃꯟ ꯂꯝꯄꯥꯛꯇ ꯄꯥꯡꯊꯣꯛꯀꯅꯤ ꯍꯥꯏꯅ ꯁꯥꯏ ꯑꯦꯁ.ꯇꯤ.ꯁꯤ. ꯏꯝꯐꯥꯜꯒꯤ ꯆꯦꯔꯣꯜ ꯑꯃꯅ ꯍꯥꯏꯔꯤ꯫ ꯍꯔꯤꯌꯥꯅꯥꯒꯤ ꯕꯍꯥꯗꯨꯔꯒꯔꯗ ꯂꯩꯕ ꯆꯦꯝꯄꯤꯌꯟ ꯑꯦꯀ꯭ꯋꯥꯇꯤꯛꯁ ꯑꯦꯀꯥꯗꯃꯤꯗ ꯊꯥ ꯑꯁꯤꯒꯤ 13ꯗꯒꯤ 14 ꯐꯥꯎꯕ ꯄꯥꯡꯊꯣꯛꯀꯗꯕ 22 ꯁꯨꯕ ꯅꯦꯁꯅꯦꯜ ꯃꯥꯁꯇꯔꯁ ꯑꯦꯀ꯭ꯋꯥꯇꯤꯛ ꯆꯦꯝꯄꯤꯌꯟꯁꯤꯞꯇ ꯁꯥꯟꯅꯔꯣꯏ 32ꯅ ꯁꯥꯕ ꯃꯅꯤꯄꯨꯔꯒꯤ ꯃꯥꯁꯇꯔꯁ ꯑꯦꯀ꯭ꯋꯥꯇꯤꯛ ꯇꯤꯝ ꯍꯌꯦꯡ ꯏꯝꯐꯥꯜ ꯊꯥꯗꯣꯛꯂꯒꯅꯤ ꯍꯥꯏꯔꯤ꯫ ꯑꯍꯃꯗꯕꯥꯗꯇ ꯆꯠꯊꯔꯤꯕ ꯋꯥꯔꯜꯗ ꯑꯥꯔꯆꯔꯤ ꯄꯦꯔꯥ ꯁꯦꯔꯤꯁꯇ ꯚꯥꯔꯠꯅ ꯁꯅꯥꯒꯤ ꯇꯀꯃꯥꯟ 2, ꯂꯨꯄꯥꯒꯤ 2 ꯑꯗꯨꯒ ꯁꯦꯟꯖꯦꯡꯒꯤ 1 ꯄꯨꯟꯅ ꯇꯀꯃꯥꯟ 5 ꯂꯧꯔꯦ꯫ ꯅꯨꯄꯥ
10: उपराष्ट्रपति सीपी राधा कृष्णन ना ऐतिहासिक मोयरांगी आई एन ए मार्टियर्स मेमोरियल कम्प्लेक्स चतुना इंडियन नेशनल आर्मी की थौना फरब लानी मफम इकाई खुमब उत्खरे महरों थक्सी खासी गाकना थौना लेना लुसिंग मतिक मैया चेनब हटनब उपराष्ट्रपति सीपी राधा कृष्णन है म्यूजिशियन चौथम विक्रम मिसी की मांगना मतिक चाब थब मुख्यमंत्री युना खेमचा दिल्ली की मुख्यमंत्री तक्सीख्रे न्यू दिल्ली तमथिन हाथोंप म्यूजिशियन चौथम विक्रम मिसी चेनब निफान फारे है प्रधानमंत्री नरेंद्र मोदी ने गुजरात की बदोदरा लुप कोटी लिंग कुंथ्रा मंगा हेनबी सौखुद थोर की प्रोजेक्ट खरगी संगाख्रे खरगी उरेप उयु तमख्रे पाउ लोजरे
0: आकाशवाणी इम्फाल की कंगला चैनल लंधोरी थाई सिजु गुरु मयूम सुचित्रा देवी सैरेंब विमोल फिबो पुथोपना हैक्रुजम देवेंद्र सिंह असुमन सेहोरी लंबन थागी थबुम सिमा निंसिंग थानी लाइव थवाई सिंगी हौजिक लंथोरी थासीगी सही